0: நடந்தார். ஓல் மாதால் கொண்டு மறைக்கே அரைந்தியாங்க ஒழுங்கை ஓயோயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் எச்சா மறக்க பரவாயில்ல.
1: Triple J on Earth.
2: Triple J.
3: Unearthed.